0: ཁྱི དང ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ ར སླ 我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里我们的人在这里
1: 他的对对，从那个阿拉蒙古当姐姐，那个年纪的点子差在呀，牛肉解决了。哦，那年纪牛肉解决那把羊过来给他爸爸的，能够给米带木点子的，看见可以给这贵的米，控制多钱这出了，对对。
2: 对，但是蒙古当地的老些农民，恰恰是对给的，是就给的蒙古的民族。
0: 蒙古的嘛罢了，第一块儿东西的，工作有的你，夹脚人接，现在种那个，哦，他叫人民的这些钱，他把也，他明年，嗯，金正中央也跟这边很多人也忙做了，让他把西安的这些，西安的那追不到的这些钱，他没过，卡拉卡上去没，去帮助他们送去，当小王啊，那他工作偏不注意的，他也不见解读，他当天的嘞，他叫了家乡三队去，来个。
1: 丁立起了，除了酒吧，实际上俺就提了引进的就叫酒，这结果是这样的，我当天去，我这个的这几年的年纪年冬，但是师兄给家乡三队给蒙古的年冬就不对了，嗯，和马萨族也说了，但马萨族那当他妈给各族也说了，提了这种去这些了，今年讲讲给龙岩农村那了，吃你的阿东阿东就养过来给，确认老人了。
0: 啊，这种东西，我做生意，我都见没，谁就也不见没，对对，这我这干意思，嗯，忙不起，谁做些的了？我天天是穷的，
1: 是，
0: 现在是大家拉不成这个，就今年年年要嘛。我都是，你那马在干个要了。我罢了，大大人，大大人，对没，今年没阿郎干的罢了没，他没准备回来没，几个给没不住的，天天不干没，他第一个，没说是拉不着，主要过了，今年没老远过，他们就得带去，干你的我算啥吧？他做对人家，他没马在忙不。
1: 当前，这些姐妹永远没忘啊！没听说过那些事。我都见永远姐妹啊！我第一个都得打过，但没师兄那个没，没蓝山阿拉马氏族也是吃竹节蛋。但对那的新巴个没，确认老人这个当前就没，师兄也不接线，赶紧忙不及时投诉。
0: 对对对，
1: 好了。
0: 那是了，
1: 但他的土瓦虫子的天把可是师兄。
0: 但对了，但他天长松树墩，
1: 没长家的我不去做。是是是。
0: 好了。
1: 但他的。 俺来过，你来过，啥的？土瓦虫子给对了吧？可是我到龙北去，家族我个讨债的，庄家。
0: 我
1: 这干了大，我因，但我到过也得，工资的真是呢。俺东家没断绝是的，可样，可是先把都没事吧了。可个，全部领过来到了，但看着忙不及的，找到来是吧？全部领过来到了，是不？家族我嘞，他讨债，是不？讨学的，庄子去银子带的过。土瓦虫子，哦哦，土瓦虫子的，嗯，加上可。
0: 这个米色差不多交完了，他泡沫用着的，这些应该了。他家族我呢，哦，坐在托学的产品，吃不起意思。我第一个的，俺东家没断绝是的，坐在的时间，那个来的，这个没事的。他的大概工资还是没忙不起的，但是他们俺东家没断绝，到底过他没坐在托学的吧？觉得他忙不起，容易断绝啊！俺的这光景，俺能还跟着去做呢？
1: 你说不二等于那没着，是我都见忙不急。不见哪个有过的，哦，见哪有过的，是他们这些不是不中的，中的，
0: 特别是像那俺做毛毛米，俺做南山一把鸡米，三毛不咸，不行了，俺做也没，中的是几百万，没得几，几不是米色，这是没得事。但看着毛不得有，还用的，我真的是急了。
1: 哦，
0: 我都见没得代价了。
1: 是是，那咱的就那个的，你中这些老竹子竹子，
0: 我忘了，
1: 你拿落了，他如果年龄小就拿落这。 如果可能是就用早些了吧？
0: 好了，
1: 得早了得开始现在的。
0: 他光是蒙不起的，老的能当年如果东张蒙不过了没，那来减少嘛。他蒙不起，可得谁的？ 차장 고래기 건조기 슈네르 디지우발 다 백고로 다 롱바 디니고 남다 다 바다 다 메소 니쉐스 로스탄 러브기스데 테타 닐레 러브잠 다 고 소바디다 가니 다 레미오다 다 셈바 고르 기블루 멘자도스 아 혼다 셈바 롱바 셈바 고레 다 조난소로 테르마도디 원니네 배티기스 특징의 고 초통교여 봐 긍지 통교 봐 자당 통교 봐 쉽죠 다 약하다 되게 직직 가셔지도 되는 거 Nimachikzule duzi zuru mene te kwa chukkur di yuanshung di lue maadung zuru zhe Nima duyun zu kia zu Owa dindu duyun nye du Owa tsochamlu barra kyebzin owa duzi Shia maam kwanzo mi di sikita Da mi nangsa kuye bala Di zhe iki sikita mi kore jik tsuwa Chenzu shibu che mi zo tukbu che Da kwa pekiya kore shibu
1: Owa di
0: owa busu doshi jik zi Da tsu tenpa da kwa Da mi jīngnē kī sūyū lūng mātāng bē kānyī tētā lēmī yōm tā yīnē kō tī jī kī sī tā kō jīl tī lēp tō sēngāng tī kōr mī tā mēnchā kōr kībū mēnchā shāntū kī sī tā māng bū jī tā tā yīnē pā lō jā tā nīlē tē kio tī mēchā kōr jē mī tū sō kō gōmō sēngāng yī kū mā tā rē sūyū lūng mātāng jī wā tī rē rī jī
1: lē rā sī rā sī lē
0: rī ओ जगाने लेजी इमिंदे गाछुशे
1: आ
0: तादी कोंजो तिनजेइला जोदी नंगे आमा ता नंगे आमा कोंजो मीको शोले युंबसरो
1: छबा
0: ता शोबेरिन जांदे दिजेनी मी जोंगिने ने शि जगान छिमो सिमी देगो किमेबा निंजे जेजान को शोले युंबसरो जेजे मिंदंगा छिल तादी कोंजो मोने शशिने याबो शबो दोसी चिने सोसो मी शोले की दिगी ता मी जुगु लोबचि बाया mi zhōsōng tōng yāgō shīng, kōbō yāgō shīng, wī tūsī yīdā jē zhāng wā tī kī kōnzō ngā jī kōng lē shū tāng tē lō lō zhōng zō lō kōrē kī tōp chā sō rō tī lō lō tī chū yā ngā jī yā ngā jā
1: lō tī ngē zhāng lā mbē kī tī
0: rīmbā tī wā
1: lō jī lā tī chū yā ngā
0: zhōng zō tē jī
1: wā sī lā sī, tē tā zhōng zō lō jī kī yōngbā
0: sī yā ngā tī 어 kumnyima nyingang dee yaan dosu shiw shu jee chazan jee baan tila nga dung zhuk kitsu zhe yuwa ba tanda ta ama kongzu layak chi yi shimba diga nga ta ku shokbaa ki chuzi chazi nyi zui shu lai suru so da nye dung kya kya kya dhe chee jen dawa su su yaan chee chi jiu
1: ta kuna zi samlui nga lo lai chi gazo ta dinde shu shimba yu kiri
0: oo ta yakbu shib dosu ku chi nga ku shu lai ba gala chiku bed mi tobe kheer chee chee kaan kyaa ni
1: zhokwe
0: mea paa sosyo mi nang kaa tuu dine chen daa paa taa koo nam juu nei ina mi koo di te paa taa kaas tenne tuu zuu dii koo kyaa rang paa taa nei koo di kaan paa laa di chee nei yaa mi jing nei ki sosyo ki yungpo yaa yoo paa kaan chee loo taa sosyo mi luen zhong yaa yoo yaa koo shir tuu zidaa taa nei nii ngoo nei shaa nii resi kuree ki po kee ki gyabshaa taa nyan koo tenzu chaat zang koor taa mi dhruiba zhari chin zhari jebo gyabwaa chaa zang koonzo taa nguenzo ne baa loo koo chisaa thobo chee chuu diyaan
1: dheb
0: dhebo mea baa ngaa kuingo taa chaat zang lhesaa kee woo oo lhesaa kee naa zi zong tu kee baa ngaa
1: laa
0: taa zong nee ki kuree jikyu moa cha chun yaa woo waa dil lhesaa koor lhesaa nee dhruu doksi chee chaat zang chee su kee woo chaat zang koonzo loo laa ka rung di koo ki kuree jik di baa loo chibdaa kyaaya suruu dhiga dhiga dhiga chaaya suruu dhiga chaa niki dhig jiyan shaan pokey dhiga dhiga dhugu jiyan
1: dhiga dhiga dhiga dhiga
0: shing a zui nizu ko ching niki saa thobo jay shuu di dhub dhiga
1: jiyan dhiga dhiga
0: dhiga dhiga waa dhiga dhiga shiyan ko dhub dhiga shib shikyo kwa su laga jiyan
1: dhiga dhiga
0: dhiga dhiga
2: Lordin Jumingang, Dun Qinxia, Dan Jin Yabu Xiti, Persian Ga Junji Tuni, Persian Wei Jinzhi Tuni, Lordin Jumingang Kowa, Dinzhi Xiong.

0: 张勇杰白露洗过当扎金尊巴布阿里伊七段白露给娘勇巴里冲到让熊中新华变成抗议对为白中东筹备总理拉个不愿开门不来吧是尊巴布阿里伊蔡永文及卢巴布出了让年纪十多年当送的黑的白露娘出了内农委各自全部退吧是结果不要多阿里拉别让熊中的马勇杰白露吃的人问题请你说嘛是自己来吃粮只有把热。大天的娘娘把这些古巴话的，张伯伯当老伯伯人，娘娘把这些叫做天津主播嘛子，比如北京做中心的，马勇就比如些叫做我女婿吧，只有把热。中国张伯伯团组织主席吧，四川县前张伯伯团组织主席毛顿，做了皮亚噶团建阿里伊，第二个马勇就比如些古的呢，今天出发队就是每年报些一百单。今天初八对吧的通家我们七月些贵县通家七月冬贵呢比如孟藏些贵县些吧是
1: 那个来看你这不是我叫我们民办的主席将来在比如要通家住一比做多一比今年到年中六六个中秋节一人拿着把这个酒意人们都几次年代年轻个中秋这吧是年一年人们都拿六个中秋节一人拿着把ये जो ये जाची लेजी लेबजर मांसो ता डीडी सापाता मसम जे द ड्रेस तो पिर यो डोब से परी रे यो पा पुंसो ता हि जी
2: जिन दो तेंदे जिना शुजे जे सोसो के समजी वने सा ने ता आ सोसो के सिंबा ता न्याम न्यू थे बा लोजों तो बा छंगलो आने ता के सिजी संगो तो जो लोजों ता जुजा मांस जे जे जे मांजो रो मा आने ए जिक जोर जे जिया सिमशु इने हाजांग के छबो तो
1: ता ते जिन रेम दो ना या खच चिप चु के छोछो ता पुकी छोछो नि ले ये यो पा ता རེ་ཡོ་ པེ་ ཏོ་ཧ་ མ་རེ་ ཅིང་ ཐེ་ ཚུ་ པིན་ དུ་ ཤི་ དེན་ ཟོ་ སེ་པ་ སོ་ ཅེ་ ཙོ་ ནི་ ནང་ དུ་ ལ་ མེ་ དེ་ ལོ་ ཁེ་ ས་ ཇོ་ ཏོང་ ཟོ་ སེ་ ནེ་ ལོ་ ཅོ་ སོང་ རེ་ ཏོང་ ཆེ་ ད་ ཏོང་ ཟམ་ ཟུག་ ཏེ་ ད་ ཆེ་ དེ་ ཐུན་ ལེ་ མང་ ཚོང་ གེ་ སོ་ སོ་ ཆབ་ ཁོང་ ན་ ཐུ་ པེ་ ཆུང་ ཅུ་ ན་ པེ་ ཁོང་ པར་ ད་ ཇོ་ དོ་ ལིང་ ཝེ་ ཟམ་ ཝེ་ གབ་ སུ་ ཆེན་ པོ་ ཐོབ་ ཡེ་ པ་ རེ་ ཟམ་ ཝ་ ཚེ་ རེ་ ཡུན་ ཏི་ ཅི་
3: ཏོབ་ཅེ་ ཚེ་ ཆུ་ ན་ ཡིན་ ན་ མིན་ ས་བན་ དེ་ ཐུན་ སོ་ས་ ཁོ་ན་ ཚུ་ ཡིན་ ན་ ཤི་རིམ་ གེ་ ཆེ་ ཐ་ ཉོ་ གེ་ ན་ ཏོབ་ཅེ་ ཚུ་ ཡ་གོ་ ཤེབ་ ཅི་ སོན་ ན་ སོ་ས་ ན་ན་ ཚུ་ མང་ཟོ་ གེ་ གེ་ ཇེ་ཇེ་ ཐོ་ནེ་ ཨ་ནེ་ མང་ཟོ་ ལོབ་ སུ་ ཀ་བ་ ཧ་གོ་ ཐུན་སེ་ ད་ ད་གན་ ན་ ཤི་ གེ་ ཨ་ནེ་ ན་ ཚ་ ཐང་པོ་ ཡ་གོ་ ཤེབ་ ཅི་ སོན་ ན་ སོ་ས་
1: ཇེམ་ དོ་ ཏུ་པོ་ སེ་ ཇི་ ཇ་ཁ་ ཅི་ ཅི་ ཅུ་ གེ་ ཚོག་ཆོ་ ད་ པུ་གི་ ཚོག་ཆོ་ ནེ་ ཤ་ག་ ཨ་ ཐང་པོ་ ཐུང་ཁེ་ རེ་ ད་ ཤ་ག་ ཨ་ ཉི་ པ་ ཐུང་ཁེ་ ཉི་ རེ་ ཤ་ག་ ཨ་ སུ་ པ་ ཐུང་ཁེ་ ཉི་ རེ་ ཇེན་ དེ་ ན་ ཚུང་ཁེ་ ང་ ཅི་ ཇེན་ དེ་ སེ་ ཡོ་ པ་ རེ་ ཇེན་དམ ཟུའི ཡེར་མ རོབ་ད པ་ཅེ་ཏ་ ཅུ་ཡ ཏོང་སབ་ད དེ་ཁོར ལོབ་ད ཁེལེ སོ་སོ་ སབ་ཅུ་ སེ་ནེ ཏང་ གི་ རེ་ཡོ་ ད་ སི་ཇུ་ རོབ་ད སཱ་ཇུ་ ཡིན་ པ་ རེ་ ཇ་ཁབ་ ཅི་ ཅུ་ ཀེ་ ཚོག་ཆོང་ ཀེ་ ཤ་ག་ ཨ་ ཐང་ པོ་ ཐོང་ཁེ་ ཏང་ ཡིན་ ཀེ་ ད་ཐེ ཤ་ག་ ཏོ་ པ་ཏེ གོ་ཤོ་ སོ་ སེ་ ཏེ་ རང་ཅི་ ལེ་ དུ ཡག་ པོ་ ཏོ་པ་ ད ཆབ་ཅེ་ རོབ་ད ཅེ་ ལེང་གི་ ཡག་ པོ་ རོབ་ཅུ་ ཡེན་ ཁེ་ སོང་ པ་ རེ་ པེ་ཀེ་ ཚོག་ཆོང་ ཀེ་ ཤ་ག་ ཨ་ ཐང་ པོ་ ཐོང་ཁེ་ ཚེ་རེ་ ངུ་ རོབ་ཅི་
3: ngone chane ki drogje bi chhar sangi chu tsi ne ji an kun ji drogje gi chidan ye khap jo ne ji thap shi ne ji thap ji chho yong le ngone chang ji ta pe ge chim bu chin sha ren yi ne nu shu chim bu do le chin ju yi ne gui be ani de le ma wo shi rim gi mang tho ya dang gi si ju yi ne ji ri bi shung lu yi ne ji an de le ma wo drogje chi tho gi sim shu din de ye
0: da ga le ko ni be ne chu ro ye che ni du ni ji gu mo chang do zhong che jian a zo bi jue den zu yi ri zhe ra gong cho cho ni nga zo bi sang gi nin de da nga zo jin nin de zuwi nidup ji dabar tonti. Pe xia ju ji ya, ya ji nga zor para lanam bi gundu xuba da zha. Nga zor ji zi ji dan bimbong ya zun ji durib ji yang da zuo jie yu ba zhi. Gongzo di na, lo gara, nga zon nyang du xue ji bi chui ngu zuba dan. De ji, li re ka ki nga zor bi di mu chi wi lin cin ji ji nin chui gu ne cha dun xie yu ba zhi. Pe qi xi bi jin xun dan, ni nga jin dun, min dun bi tu mi san dun ma ji ba ra, bē tēp qīngbī dē tāng sōng hī bā. Chīm qīng tōng zhī, sā tū tō kī sā mā, ngā hīr wā hī bā sō, chā tūn hī bā rā, zī mō wī gā sū qīng bō tō yu bā zhī. Gōng chū shī bū lī, tō mī sāng tū mā jī bā rā, dū rā sā bī, bī xā jū jī ngā zō bī tūn zhā rā yā zhūn tāng, gēn chā chā tō kō wī sāng bī nyā jū rō gāng lī ngā jū dō rā. Marika ki bu chok chue, chamdu bida gompa yongchi mbembong ya zun hi di, dengre jinji chamdu saba nyang zhu hi bi chue sim gang li ngon jue ba zhi. Chamdu zhongchi ra xie qe zuo tu li zui xia yu tini ji zhu zhi yun ba, fan zhi chang ki. Da ten gong cho di rik zhe ji nong dun zuo hi di, li rika ki nga zu para lan na mi bi gundu yu qi yin la. 李钦中间的细节做错给李瑞滚过的美丽李瑞李瑞的整理配送措施动力听着美太一边娘有千步差不一点强制下下卡拍建筑起美尊下军一些些吧这
1: 大家来看你这不是你对南区中间你妈总给我几次杀你家不满意让做看出来吧这那我有点多的送脚看给杀的你的杀出去也不得脚过有人多马拉把电影逐步逐步查阅遍，里头门内多当啥才是彻底，大娃你大多也过些季，然后看水路也不是。啥他妈的你妈中间建筑贵，人前前里里男人多当，出门多当啥才了，老脚卡不了脚不的，多当啥才去里头门内脚不是。你妈做那有件多当啥才去，光在搞在乱着急。
4: 但十几的人呢，现在是十几种的呢，但我是去伢子大娃。你是做的是，他地那呢，他这地地地那，他做不当的这呢，吃当也不都是这些地大呢，怕将了当下呢，可能比做那这里做不着的，吃的呢，到了你们真使用了的几个，这里你去种的东药当也不了接着，怕将了东西。
1: 啥子地呢？木都，可得家老没接脾气，大米收下送家门呢，种着呢接了送家也收了一批，然后送家不可得接呢。
0: 当然看不出来吧。这个李坤的百年出了现在年纪年中央给香港快速送送大学初中周边让中了年度戏剧这边满足的用不了学习的剧天端戏的卡就够把了那段年杂入也不能卡把的剧天端戏把年杂年当用不了天端戏把一月间得打出多个千步戏的那段你也把这打等天端的戏的弄拉萨中间等着位，那段就接月饼农，多个千步西边那段接月巴当；也在中间等着位，那段顺月饼农，多个千步西边那段接月巴；罗嘎中间等着位，那段泥月巴；年至中间等着位，那段泥月巴；强度中间等着位，那段阿月巴；南区中间等着位，那段泥月巴；阿里萨谷等着位，那段接月巴是。大田云不如学习西边新疆可有等着位，那段顺苏州月饼农；龙岗前面巴做个那段脚塘。先看多些东西那段节在这八足给那段段你对八足给那段啊对八足给那段你得没八足给那段一节有八节大天天段一边那段卡你得让人家有中间当四个卡了追究了几节有八节
1: 大家来看你这不是这次你今年本中央机看可有宗教大学操校主管让教了你这不是这边卡这边满足这人不学习这天都写的那你都就算你也不是什么的你都对对差不多你也不是什么你都算你也不是一个有大家让在一种大家用这些有
0: 天地林清洁专站更快扎起当所端谢谢清国给南街年终雄心谢谢南家等盘浪皮这配制作喇叭杨经济营天地不用上娘的林清学策了他出马起人
5: Terengatoni.
6: Kasang Kimbe Chantina, Tering Shungwe Sanjuri.
5: Mangjito Kur Kisanam, Dodi Tesun Dirhu.
0: Bei Hui Jinju Doni, Lord Dunju Dun, or a Joseph Kubi Dinjurhu.
7: 主播能把公看上，当地北疆龙城人之内空，看给龙城街的人个多年级别领进路。北疆人在七八看个几档比中业，现在啦太最没级别，三段累计打完总归是被过了档。现在书记也刚将杀脱了，偷在神木江被过了。他的梦想很傻很薄弱，电冷盘机吞着没多也级别过了。你懂区级，人内的有过了吞力了，弱小级别随即吞被过了所在的区域。生意那么做，想了北京人日差不看个鸡蛋比重业，现在了太准没级别，三段累计打完做归是被过了学经验。军用说，杨大比三段累计打完做班当，拉德杰罗军罗素等在白话当，段前几日女校有归当进一步级别，孙校得被拉领出，刚了定年三段累计就别，拉领级就懂得了，另一步级别的，累转累对级太难了，头不满塞，但愿累级别太苦了级，让多单位将军就业。 谢谢书记习近平给来自比来转来多的西伯拉杨大比西端来自大瓦总理谢谢了太最美西伯桑旅国多党谢谢就伯拉爱比比罗就将给车科森越过了人在进行对大伯多年天天得得我来转转过去你去农业南溪格的今天在街当月里西伯给车脏转党来转来多西伯拉下学期科学动月我去当巴多年党太巴克林吉拉林党妈妈 罗局姐姐黑姐特别来进入和他对过。谢姐了太最没些把西边的，撒腿早晚从你来先不为，您对了三只节约。人均节拍节节忙一天把当，西康可有没生意吧？忙一天的话当，跑了平平来端的，你瑞丁中间电送当看着他们了。当月里这边没给节退休了，他还没动我了，下下拍节动月，浪都大伯对位江西规矩月。老是想着我就来这一。 日归下太太啦，我将贵在六八档。养老总部被拒绝，谢康哈说了，一些确实他就个松节顶不准吧。三百多位在当多，先别咋说些的。谢康急忙些电送些吧。轮在中个没人忙不，先弄单位龙用的，目测身边我将强中段段把拉锁。早准备没人忙不，门顿接开闸档，给些人个退休的阶段学的。 电送的我就对你，刚军三队南安党区党三江街队的三旅国多党，人堂年兄的孙娘对比甚至节约。现今就把人民币把里，他将送上更跟车扩散春节月，人均节电量党，拍及谢康，他对姐姐来顿仓马，马太直播下单一遍，小公司了，点点滴滴党跟客团把规矩约。 中队利息比对仓都学的，忙接新这些活动，不要学利息吧卡，疼人这一，军队及雷顿这把呢，他仓利息比卡瓦不要了门禁不了，杀送他点当，谢康的兄弟，你得了那日高送西北不了当，你领队黑差些的，装塞大姐姐，闺女拍我西北当，啰嗦的面具天空一阵了兄弟，忙些做啊西北呢，他点他得了当，忙小下学姐，他仓忙做姐，错啊，养我搭档拍我当，瑞丁他送做这些，加开几顿家送接顶部准备不了，做准备没人我这，西当格林尼托，让给赞助些的，人得进行端了点呢，端亲些端头都吃我西北哩，下学姐长多扎不我月。
8: 现在来推最美些比西端来接大湾左边嘎咋呢？当今他新把西边都黑他穷急，新旅游局忙给叮咚当，跑了平平忙出来端也不准的。白云镇地块当，白菜头一盘鸡脚，忙给顶部顶头端起的热。杨大比西端来接大湾左边当，来得了西边呢？俺你大伯多，新拆里约当，拉军里路西边先明白了，门端就开平困难了岸边，三路多呢，该些人个西街当。 写错几门东巴拉门安巴拉，同他把送多，不要接跑几盘子安当帮脚巴当，没人卡个忙做接，利息肯定没有动静把的热。平日团购活动，刚才去哇，团购日往接接下家呢，大大不要接盘子忙一当着娃月巴当，忙出接利息错相应，嘎子下学接热了，现在来推最没些比西端来接单位，来临孙娘团去开讲单位讲热，讲冷啥不啦？
7: 让军姐姐姐当月利息比，现在来推最美些比，老家杨部当，现今就把人安营别别，老舅家跟车扩散了点呢，他们商团了云大当，当天了云大三门前把了这点，新的月桂忙跟的话当，跑了平把，忙做平把姐姐下完我也不准呢，团长当就叫黑不了，新团再到接点别，西左人路等人进去，北京三百转接，对后先送不过。
8: 生意那么做，广东三八店呢，北京人才把看个鸡蛋比中意，现在来推最美些比，西端来接大碗做贵些比过瘾。